0: ஏ
1: அருதா
2: எக் எக் சாளு ஜீவன் நக் தாளு எக் எக் சாளு ஜீவன் நக் தாளு மத ஜீவன் நக் தாளு நக்

0: அக நாயக காமை புட்டலா அக காமை புட்டலா அங்காலாயா சுட்டலாய்க்கு தர தரா காமை புட்டலா அங்காலாயா சுட்டலாயா தர தரா
1: खामोश जले को आग कहते हैं बुझे को राख कहते हैं जिस राख से बारूद बनती है उसी को लक्ष्मीकांत कहते हैं।

0: அக நாயக காமை புட்டலா அக காமை புட்டலா அங்காலாயா சுட்டலாய்க தர தரா காமை புட்டலா அங்காலாயா சுட்டலாயா தர தரா
1: खामोश जले को आग कहते हैं बुझे को राग कहते हैं जिस राग से बारूद बनती है उसी को लक्ष्मीकांत कहते हैं।